0: பாலர் குளமர் மாற்றன் கத்திர வெளிப்பதிப்ப ஒருப்பு நம்மளால் ஜமர்குள்ளன் அக்காங்கள்
1: அங்குள்ளது
0: கபுல்லோ கபுல்லோ கபுல்லோ புல்லோ அக்காங்கள் கண்டு தபுல் புல்லுங்க சேர்ந்த

0: நான்
1: யோ புக்மார்க் ஹெல்பிசாவா மண்டே 9 AM கா வெனஸ்டே 4 PM தினாலி ஓலங்க ரேடியோங்க.

0: ஆயிட்டாரு. இங்கே மணிக்கு கணப்புல நாத்துல மழை மழை பணங்கள் கொஞ்சம் பாவம் நாச்சின்னு பண்ண மூங்குறோம் நாமரி ஜிம்மாட் பாமரி ஆயாக்கோங்க இனி தூமலை நாச்சின்.
1: யோ மணிக்கதா குறுக்குறுமி வாயின் மணிக்கதா மேலையா மலப்பல் முட்கூர் காயுட்டா ஐயோ